0: கனியின் விழா உழு எங்கூரு முறாயண்டா என் காணி எங்கூரில் ஓண்டாடா ஊடாடா வரகாயா பண்ணினு கலாங்கோ மொழி மொழி அணை கனியின் விழாயங்கோரில் முறாயாங்கா என் காணி நாங்கை எங்கூரில் ஓண்டாடா ஊடாடா வரகாயா பண்ணினு கலாங்கோ மொழி மொழி
1: யோ 4 p.m. Saturday, World Music Hour, Tinalanga Yolngu Radio.
2: With the live broadcasting daily Yolngu Radio, ngor ngaran out po, ka bulunakun yurta band members from Raman Kening, ya kualal kuruling band.